0: Good morning. நான் வெலாவுதே அட்டாய்.
1: வேலாவை ஒப்பு வித்து கினாவே.
2: அசட்லைன் பினாஸ்வித்தின் பெஸ்ட் பைக்கிக்கட பெஸ்ட் டீல்லிக்க. இந்தனு பிரிமேச்மே பிரமுக்கியாவன பஜாஜ் சிடி 100 हா, பலடினா 100 மோட்டசைக்கல் சந்தாக பகசும லீசிங். பகசு லீசிங் மாரிக்க கடினம் அனுமத்திய சகா அவுமலிய கேவிலி. ஹெல்மட்டிக்க குத் நோமிலே. அசட்லைன் பினாஸ் அதுமென்ன அதுமாரன்யான் அமுதன்ன பின்வாய் எக்கா எக்கை ஹத்தரை 700 சியா.

0: சீதாகனின் வேளாவ ஹவுஸ் 6 வினாடி காய்
1: வேளாவ ஒப வித கினாவே
2: அசெட் லைன் ஃபைனான்ஸ் வித்தின் பெஸ்ட் பைக் கிட பெஸ்ட் டீல் லெக்க இன்னன பிரிமஸ் மே பிரமுகாவன பஜாஜ் சிடி 100 ஹா பிளாட்டினா 100 மோட்டார் சைக்கிள் சந்தா பஹசும லீசிங் பஹசு லீசிங் மார்க்க கடினம் அனுமதிய சஹ அவமலிய கேவிலி ஹெல்மெட் க குத் நோமிலே அசெட் லைன் ஃபைனான்ஸ் அது மென்ன அது மாரன் யான்ன அமதன்ன வின்வாய் 1 1 4 700